சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:06. சபரி வானொலி வழங்கும் இதயராகம் என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இதயராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மா நகர். ஆம், கோவை சேரன்மா நகர். புவனேஸ்வரி அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பப்பாடல் தான் இன்று வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்தி பாடலை கேட்டு உங்கள் அழகான பதிவுகளையும் தந்து உற்சாகப்படுத்துங்கள். நேயர் சொந்தங்களே, இதயராகம் நிகழ்ச்சி இதோ அவர்கள் விருப்பத்தில் முதல் பாடலாக ஒரு பக்தி பாடலுடன் வருவதற்கு முன்பு இது அவருடைய ஒரு வாழ்த்து மடல் ஒன்றையும் கேட்டுவிட்டு பிறகு செல்வோம். அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அண்ணி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அண்ணி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா,

மகன் சத்யபிரகாஷ், தரணி தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: அழகான ஒரு பக்தி பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே வலம் வர இருக்கிறது. நேர் சொந்தங்களே, அதற்கு முன்பு ஒரு சின்ன வேண்டுகோள். பாடலுக்கு இடையே விடுகதை வழங்கப்படும், பாடலுக்கு இடையே விடுகதை வழங்கப்படும். அந்த விடுகதைக்கான விடையை தனிப்பக்கத்தில் தாருங்கள். 8270333041. மீண்டும் 8270333041 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் விடையை தாருங்கள் நேர் சொந்தங்களே. இதோ முதல் விடுகதை. ஒட்டியவன் ஒருத்தன், பிரித்தவன் இன்னொருத்தன். ஒட்டியவன் ஒருத்தன், பிரித்தவன் இன்னொருத்தன். குழுவில் அந்த புகைப்படம் இருக்கிறது, அதை பார்த்தும் செய்யுங்கள். தெரிந்தவர்கள் அப்படியே விடையை தனிப்பக்கத்தில் தாருங்கள் நேர் சொந்தங்களே. அழகான ஒரு பக்தி பாடலுடன் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், இதய ரகம் நிகழ்ச்சியை வாழ்த்தி மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் இதய ரகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, வாருங்கள், வணக்கம். இதய ரகம் நிகழ்ச்சியை வழங்க வருகை தரும் அழகான உற்சாகமான குரலில் பேசி நிகழ்ச்சியை வழங்கவிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களை வருக வருக பாடல்களை அள்ளி தருக தருக வாழ்த்துக்களுடன் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. இன்று இதய ரகம் நிகழ்ச்சியில் அழகான பாடல் தொகுப்பு அணிவகுப்புடன் கோவை சேரன்மாநகர் சகோதரி புவனேஸ்வரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களுடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அழகர் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்தி நேர் சொந்தங்கள் நிறைய சொந்தங்கள் வாழ்த்தியுள்ளார்கள். அவர்களையும் ஒரு பதிவு பார்த்து விடுவோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திராநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி ஐயா. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி புவனேஸ்வரிக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சோலைச்சேரி தேன்மொழி அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று வானவேடிக்கையுடன் அழகான பதிவு, மற்றற்ற மகிழ்ச்சி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுடன் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்துக்கிறார்கள் மலர் கொத்து கொடுத்து, மற்றற்ற மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் சீராமணியூர் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி, கேட்டுக்கோங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி என்று அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாழ்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். தென்காசி மாவட்டம் வேற கேரளம் திருட்டம் சொல்லச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி மேம் அவர்கள் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் சொல்லச்சேரி விஜயாஸ்மார் அவர்கள். அவர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் சகோதரி புவனேஸ்வரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றோம். செல்லும் செல்வி இருவரும் தம்பதியினராய் வாழ்த்துகிறார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. ஹாப்பி பர்த்டே என்று ஆங்கிலத்திலும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி வாழ்த்து உள்ளத்திற்கு. கோவை காயத்ரி அவர்கள் சகோதரிக்காக நம் தளத்தில் பயணிக்கும் புவனேஸ்வரி சகோதரி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி சொந்தங்களுக்கு எனது அன்பு சகோதரியின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை வாழ்த்தியதற்கு நெஞ்சாத நன்றிகள். சோலைச்சேரி விஜயாஸ்மார் அவர்கள் புவனேஸ்வரி சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் திருவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒன்று அழகாக பதிவிட்டார். மலர்ந்த புன்னகை மாறாமல், மனதில் கவலைகள் தோன்றாமல், எண்ணி எண்ணங்கள் ஈடேற இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் ஆண்டவன் அருளால் நீடூழி காலம் வாழ்க என வாழ்த்தும் அன்பு உள்ளம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் அழகான ஒரு வாழ்த்து. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றும் புன்னகை என்றும் நிலைத்திருக்க பூக்கள் வாழ்த்தட்டும், புன்னகை என்றும் நிலைத்திருக்க பூக்கள் வாழ்த்தட்டும், ஆனந்தம் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவன் வாழ்த்தட்டும், மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகிறேன், பல்லாண்டு காலம் வாழ என்று அழகர் ஐயா அவர்கள் கவிதையுடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சோழச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு அழகான ஒரு தீபாராதனை காட்சி நடைபெறுகிறது. சிறப்பு பாடல் இனிது நன்றி, முதல் பக்தி பாடல் மிக அருமை என்றும் வாழ்த்துள்ளார்கள். நன்றி அழகர் ஐயா அவர்கள். கவிஞர் வாலி அவர்களின் அழகான பாடல் இளையராஜா இசையில் அழகான குரலில் வாணி ஜெயராம் படம் துர்கா தேவி என்று அழகான ஒரு விளக்கத்துடன் இணைந்துள்ளார். நன்றி அகில ஸ்ரீதர் அவர்கள். ஆஹா, விடுகதிக்கான விடையை குழுவில் பதிவிட்டுள்ளார்கள், மன்னிக்கவும், தனி பக்கத்தில் வாருங்கள். உங்களை பார்த்து யாரும் காப்பி அடித்து விடக்கூடாது என்பதே என்னுடைய வேண்டுகோள். பிரகாஷ் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, நன்றி நன்றி. அகில ஸ்ரீதர் அவர்கள், புவனேஸ்வரி சகோதரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பதிவு, நன்றி. ராமபுரம் அனுஷ்யா அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், இன்று சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்தும் சகோதரி ராமபுரம் அனுஷ்யா, என்றென்றும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் அவர்கள் சார்பாக தெரிவித்து அகமகிழ்கிறேன். நன்றி நன்றி நன்றி அனைவருக்கும். மற்றும் கொடுக்கப்பட்ட புதிருக்கான சரியானுடையை நேர் சொந்தம் ஒன்று நேரலையில் நீண்ட நேரமாக. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சொல்லுங்க ஐயா.
1: கோவை
0: நீங்கள் இருக்கும் போது எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டே இருக்கும் ஐயா.
1: ஆமா, புன்னகை தான் எல்லாருக்கும் வேணும். அதனால
0: நிச்சயமா ஐயா, உனக்காக வாழ்கிறேன் படத்தில் இருந்த ஐயா. ஓ
1: எந்தன்,
0: ஓ சரிங்க சரிங்க, சூப்பர், நிச்சயம் தருகிறேன் ஐயா அந்த பாடல். இப்போ அந்த புதிர்கான விடையை தெரியுமா ஐயா?
1: ஒன்று விட்டது ஒன்று.
0: ஒட்டியவன் ஒருத்தன், பிரித்தவன் இன்னொருத்தன். இப்போது அதிகமாக இல்லை ஐயா, இப்போது அதுக்கு கைபேசி வந்துவிட்டது. அதற்கு முன்பு இதைத்தான் அதிகமாக பயன்படுத்தினார்கள். ஒட்டியவன் ஒருத்தன், வெட்டியவன் இன்னொரு. சரிங்க ஐயா, இதை விடையை பார்த்து விடுவோம். விடை சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சோழச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்கள் அனைவரும் சரியானுடைய தந்துள்ளார்கள். கடிதம் ஐயா, கடிதம் என்பது சரியானுடைய. இது கடிதம் ஐயா, கடிதம். ஒட்டியவன் ஒருத்தன், பிரித்தவன் இன்னொருத்தன், கடிதம். அது அந்த கட்டத்தில் பார்த்தால் மிகவும் சுலபமாக இருக்கும். சரிங்க ஐயா
1: ஐயா,
0: சொல்லுங்க ஐயா. ஆ சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: நாம வரும்போதமா கண்ணை முடிக்குவாங்க.
0: இதுதான் விடுகிறது ஐயா?
1: ஆமாம்.
0: சரிங்க ஐயா, நீங்கள் வரும்போதெல்லாம் நேரிலே நேர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், கும்பகோணம் ஐயா வரும் போதெல்லாம் கண்ணை மூடிக்கொள்வார்கள். அது ஐயா
1: வரும்போதெல்லாம்
0: அதுதான், எல்லாருமே கும்பகோணம் ஐயா அவர்கள் வந்தால் கண்ணை மூடிக்கொள்வார்கள். அதுவா விடுகாது ஐயோ. சரிங்க ஐயா, நன்றி. நேரிலே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் வரும்போதெல்லாம் கண்ணை மூடிக்கொள்வார்களாம் என்று மனோகரய்யா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன விடை என்று கண்டுபிடித்து சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மன்மத லீலை என்ற திரைப்படத்திலிருந்து நாதமெனும் கோவிலிலே, அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான மென்மையான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நாதமெனும் கோவிலிலே, மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து அந்த அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பாடலை கேட்டு வாழ்த்திய அன்பு நெஞ்சங்கள். நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா என்று நன்றி நன்றி வாருங்கள். சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் ஒலித்த அந்த அழகான பாடலுக்கு ஆஹா ஆஹா அழகான பாடல் சிறப்பு நன்றி மேம் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. கோவை காயத்ரி அவர்கள் வாணி ஜெயராம் அவர்கள் இனிய குரலில் இப்பாடல் சிறப்பு சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று பிறந்தநாள் காணும் புவனேஸ்வரி அக்கா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் நன்றி நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நாதமெனும் பாடல் அருமை இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை அருமை சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஞான விளக்கேற்றி பிறந்தநாளில் இசைக்கச் செய்த இந்த பாடல் மிகவும் இனிமை. கான சரஸ்வதி வாணியின் அழகிய யாழ் போன்ற குரலில் அழகு உங்கள் கவிதையும் சிறப்பு. ராமபுரம் அனுஷ்யா அவர்கள் நாதமெனும் கோவிலிலே அழகான பாடலை வாணிஜய ரமம்மா அவர்களின் குரலில் ஒலித்துச் சென்றது சூப்பர் அருமை என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனோகரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு சரியான உடையை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். இது சரியான உடையா என்று தெரியவில்லை. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இரவு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷ்யா அவர்கள் மின்னல் மின்னல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அது சரியான உடையை என்று ஐயா சொல்வார் என்று நினைக்கிறேன். சரிதான் சரிதானே ஐயா. மின்னல் என்பது நான் வரும்போது கண்களை மூடிக்கொள்வார்கள் என்பது மின்னல் என்று ராமபுரம் அனுஷா அவர்கள் சரியானுடைய தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் வாழ்த்து பாடலாக ஒரு பாடலை ஒலுக்கி விடுங்களேன் என்று கூறி சென்றார். உனக்காகவே வாழ்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓ எந்தன் வாழ்விலே ஏதோ வருகிறது ஐயா உங்களுக்காக. நேர் சொந்தங்களே இணைந்தே இருங்கள். சபரி வனொலியில் இதய ராகம் நிகழ்ச்சி. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியை கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

அதற்கு முன்பு இதோ இந்த விடுகதையும் பார்த்து விடுவோம். வெள்ளத்தில் போகாது, வெள்ளத்தில் போகாது, வெந்தணலில் வேகாது, கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது. கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே. வெள்ளத்தில் போகாது, வெண்தணலில் வேகாது, கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அது என்ன?

0: அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அண்ணி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அண்ணி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா, மகன் சத்யபிரகாஷ், தரணி, தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். இவர்களுடன் இணைந்து சென்னை அம்பத்தூர் அக்கா அகிலா அவர்களும் அதிம்பேர் ஸ்ரீதரை அவர்களும் வாழ்த்துகின்றார். அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர் சொந்தங்களே. உனக்காக வாழ்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓ எந்தன் வாழ்விலே என்று கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. அதற்கு முன்பு ஒரு கேள்வி விடுகதை ஒன்று கேட்டிருந்தார். நான் வரும்போது கண்களை மூடிக்கொள்வார்கள் என்று. மின்னல் என்பதும் தவறான விடையை. தூக்கம் என்பது சரியான விடையை சொல்லி சென்றுள்ளார் மனோகரன் ஐயா அவர்கள். நான் வரும்போது கண்களை மூடிக்கொள்வார்கள் என்பது தூக்கம் என்பது சரியான விடையை. அவருக்கு என் சிரம்தாழ்ந்த நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கோவை காயத்ரி அவர்கள் ஒலித்த பாடல் ஓ எந்தன் வாழ்வில் பாடல் அருமை, நன்றி மனோகர் அண்ணா என்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். ராமபுரம் மனுஷ அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்களுக்காக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கொள்ளை அழகோடு வெள்ளை உள்ளத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் இன்று போல நூறாண்டு வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் ராமபுரம் மனுஷ அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஒரு புதிர் ஒன்று விடுகதை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. வெள்ளத்தில் போகாது, வெந்தணிலில் வேகாது, கொள்ளையடிக்க முடியாது, கொடுத்தாலும் குறையாது என்று. அதற்கு சரியான விடையை சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும், காரைக்கால் சாய் கீதா அவர்களும், கோவை காயத்ரி அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள். கல்வி என்பது சரியான விடை. அவர்களுக்கும் என் சிரம்தாழ்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பணக்கார பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இதோ இன்றைய நாள் நல்ல நாள். ஆம் நாள் நல்ல நாள்.
1: சுர் மே கானா சீக்கியே பதானிசா ஆப் கே சாத் AI powered personal music teacher from சரேகாமா.

ஒழித்த அந்த அழகான ஒரு பாடல் பணக்கார பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சியில் அந்த பாடலை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி. அழகான ஒரு பாடல் தேர்வு என்று ஒழித்த அந்த பாடல் இனிமையான அழகான டூயட் சாங் என்று கோவை காயத்ரி அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா அவர்கள் நாள் நல்ல நாள் அழகான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிற்கான சரியான விடையை கோவை காயத்ரி அவர்கள் காக்கி சட்டை சரியான விடை காக்கி சட்டை என்பது வாழ்த்து பாராட்டுக்கள் கோவை காயத்ரி அவர்களுக்கு. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்வில் சௌபாகியம் வந்தது என்ற இந்த பாடல் வரும் நேரம் பிற்பகல் 3:44 அதற்கு முன்பு அடுத்த ஒரு புதிய வினா தண்ணீரில் பிறப்பான் தண்ணீரிலே இறப்பான் அவன் யார், தண்ணீரில் பிறப்பான் தண்ணீரில் இறப்பான் அவன் யார் என்று ஒரு விடுகதை பதில் சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே.

அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அண்ணி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அண்ணி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா, மகன் சத்யபிரகாஷ், தரணி, தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். இவர்களுடன் இணைந்து அக்கா அகிலா ஸ்ரீதர் அவர்களும் அத்திம்பேர் ஸ்ரீதர் அவர்களும் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்துகின்றனர். வாழ்த்திய அத்துணை இளைஞர்களுக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகுதியின் பக்கத்தில் இணைந்து கோவை காயத்ரி அவர்கள் வாழ்வில் சௌபாகியம் வந்தது அருமையான பாடல் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வாழ்வில் சௌபாகியம் வந்தது இனிய பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதுவட்டம் சொல்லச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சிறப்பான பாடல், அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் அருமையான பாடல் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். மற்றும் இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி புவனேஸ்வரி அவர்களுக்கு என் அன்பான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய அந்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல், கவிஞர் வாலி அவர்களின் பாடல், அருமை, அழகான இசை, இசைக்கு சொந்தக்காரர் வி குமார் என்றும் அழகான இரு குரலில் எஸ்பிபியுடன் பி சுசிலா பாடல், அருமை என்று பாராட்டுள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் ஐயா, வாருங்கள் வாருங்கள், நன்றி. மற்றும் கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான சரியான விடையை உப்பு என்று சொல்லச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும் கோவை காயத்ரி அவர்களும் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்களும் ராமபுரம் அனுஷியா அவர்களும் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும் அழகாக உப்பு என்று சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. நேயர் சொந்தங்களே, நேயர்களின் இதயத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும் பாடலை இதோ அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்க இருக்கிறது இதய ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்தின் திறப்பு விழா என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் இதோ. பாடல் வருவதற்கு முன்பு அந்த விடுகதையையும் பார்த்து விடுவோம். என்ன விடுகதை என்று, குண்டு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்தே இருக்கும். நகைச்சுவையான விடுகதையாக இருக்கிறது. குண்டு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்தே இருக்கும், அவன் யார்?

அழகான ஒரு பாடல், பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று, வணக்கம் ஐயா, வாருங்கள், மகிழ்ச்சி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இன்ப உலா வந்த தலைவர் பாடல், மாலை பொழுதின் இனிய துவக்கம், அருமையான பாடல் பதிவு என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், சொர்க்கத்தின் திறப்பு விழா பாடல் கேட்க கேட்க இனிமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், ஆஹா அருமை, மனதி வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி, அடடா அடடா அசத்துறீங்களே, சரியான பாடல் என்றும் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். கேஜே யேசுதாஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். இவர்களுக்கு எம்ஜிஆர் பாடல் என்றாலே ஒரு தனி குஷி வந்துவிடும். ராமபுரம் அனுஷியார்கள், ஆஹா ஆஹா அருமை இனிமை கிரேட் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், பாடலில் தேன் வருகிறது, சிறப்பையா சாப்பிட்டு விட்டேன். அழகர் ஐயா அவர்கள், அழகான பாடல் வரிகள் கவிஞர் புலமைப்பித்தன், அழகான இசை கே வி மகாதேவன், அழகான பாடலை அழகாக பாடி சென்றவர்கள் கே ஜே யேசுதாஸ், உடன் வாணி ஜெயராம் பாடல் அருமை, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வாத்திய ஆத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு. பகிரின் பக்கத்தில் இணைந்து விடுகதைக்கான விடை தந்துள்ளார்கள். கத்தரிக்காய் என்றும் தேங்காய் என்றும், கத்தரிக்காய் என்பது கட்டத்தில் உள்ளது, அந்த கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை வைத்து கத்தரிக்காய் என்பது சரியானுடைய, தேங்காயும் சரியானுடைய இருக்கலாம், ஆனால் கட்டத்திற்குள் அந்த எழுத்துக்கள் இல்லை என்பதை தெரிவித்து கொண்டு, கத்தரிக்காய் என்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காரைக்கால் சாய் கீதா அவர்கள், ராமபுரம் அனுஷா அவர்கள், செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் அனைவரும் கத்தரிக்காய் என்றும், தேன்மொழி முருகன் அவர்களும் அறிவழகன் ஐயா அவர்களும் தேங்காய் என்றும் தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்காயும் சரியான விடைதான், இருந்தாலும் அந்த கட்டத்திற்குள் பாருங்கள் ஐயா, அதுதான் சரியான விடையை தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மற்றற்ற மகிழ்ச்சியுடன் சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதய ரகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் விருப்பத்தில்தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அன்னி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அன்னி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா, மகன் சத்யபிரகாஷ், தரணி, தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர். வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருவதற்கு முன், வெயிலில் மலரும், வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன, வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ இதோ என் நெஞ்சிலே, அவர்கள் நெஞ்சத்தில் உள்ள அந்த பாடல், இதோ காற்றலையின் வழியாக உங்களுக்காகவும்

0: ஒலித்து ஓய்ந்த அந்த அழகான ஒரு பாடல். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்து ஓய்ந்து சென்றது. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிய தோழிகளின் நட்பின் ஆழத்தை உணர்த்தும் பாடல். ஆஹா, என்ன ஒரு அழகான வரி வரி! இனிய தோழிகளின் நட்பின் ஆழத்தை உணர்த்தும் பாடல் என்று அழகாக பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அதேதான் சகோதரி, பாடல் அருமை என்று அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவிற்கு அவர்களும் பாராட்டியுள்ளார்கள், ஆமோதித்து சிறப்பாக. கோவை காயத்ரி அவர்கள், இனிமையான சிறப்பான பாடல், எல்லோருக்கும் மிகவும் பிடித்த பாடல், அருமையான தேர்வு சகோதரி, அருமையான தேர்வு சகோதரி என்றும், நட்பின் அருமையை அழகாக வெளிக்கொணரும் பாடல் இது என்றும் பாராட்டினார்கள் கோவை காயத்ரி அவர்கள். நன்றி நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவர்கள், இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும், என் வாழ்விலே நீதான் என் சொந்தமே என்ற பாடலின் வரியையும் அழகாக தந்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. அழகர் ஐயாவர்கள், அழகான பாடல் வரிகள் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம், அழகான இசை இளையராஜா, அழகான மூன்று குரலில் பாடல் வெளிச்சென்றது ஜானகி, பி எஸ் சசிரேகா, உமாதேவி, அழகான பாடல், நன்றி வாழ்த்துக்களுடன். பாவப்பட்ட ஜென்மம் ஐயா, இப்போ பிறக்கும் பிள்ளைங்க நம்ம காலம்தான் சொர்க்கம். ஆஹா, சிறப்பான ஒரு வரி ஐயா, உண்மையாகத்தான் ஐயா. பாவப்பட்ட ஜென்மம் ஐயா, இப்பொழுது பிறக்கும் பிள்ளைங்கள்லாம் நம்ம காலம்தான் சொர்க்கம். நிச்சயமாக சொர்க்கத்தில் பிறந்திருக்கிறோம் என்பது சிறப்பான ஒரு பதிவு பதிவிட்டுள்ளீர்கள் ஐயா. அட்டகாசம், உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட புதிர்க்கான சரியான உடை, விடுகதை வெயிலில் மலரும் காற்றில் உலரும் அது என்ன என்று கேட்டிருந்தோம். வேர்வை, வேர்வை என்பதை சோலைச்சேரி தேன்மொழி முருகன், கோவை காயத்ரி, மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவர்கள், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ராமபுரம் மனுஷா அவர்கள் அனைவரும் சரியான உடையை சிறப்பாக தந்துள்ளார்கள். அனைவரும் உழைத்து உழைத்து வேர்வை சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் தான் சரியானுடைய டக்கென்று உடனே தந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, அப்போதே சொன்னேனே கேட்டியா என்ன என்று கேட்காதீர்கள். இது படத்தின் பெயர். அப்போதே சொன்னேனே கேட்டியா என்ற திரைப்படத்திலிருந்து எல்லாம் அவன் செய்தது என்ற அழகான ஒரு பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம். அதற்கு முன்பு அந்த விடுகதை என்னவென்று பார்ப்போம். பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன என்று கேட்டிருக்கிறது. பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன, கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ்ச்சபை 2.

பூம்புலரி, முதலில் அருப்புக்கோட்டை, விஜயலட்சுமி, வான்மதி, தருண், உத்ராமன், முருகேஸ்வரி, பத்தாபாடி, திருப்பதி, வேலுமுருகன், சரவணன், இசையன்பன், சுப்பிரமணி, வஞ்சிவேந்தன், புத்தாலிங்கம், சரவணகுமார், மேலும் தன்னுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளுமாறு போனில் தொந்தரவு செய்யும் ராம் சசூரா மற்றும் யூடியூப் நேயர்களுக்காகவும் இவர்களின் பெயர்களில் நாம் தரும் பாடல் கே ஜே ஜேசுதாசும் வாணிஜிராம் பாடியது. அப்போதே சொன்னேன் கேட்டியா படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமியின் இசையில்.

ஒலித்தேன் அந்த பாடல். அப்போதே சொன்னேனே கேட்டியா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது. அழகான ஒரு பாடல், கேட்டு மகிழ்ந்தோம். கேட்ட உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் அறிவழகன் ஐயார்கள், நானும் தரியில் வேலை பார்த்து கொண்டே நிகழ்ச்சி கேட்கிறேன். மகிழ்ச்சி ஐயா, மற்ற மகிழ்ச்சி சிறப்பு செய்து கொண்டே கேளுங்கள். வேர்வை வருகிறதா இல்லை மின்விசிறி ஓடுகிறதா, சிறப்பு பாருங்கள். வேலையை நன்றாக. ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். பாடல் மிக அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி, நன்றி, நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், பொங்கும் பூங்குழலி இசை இனிமை என்று அழகாக ஒரு பதிவு, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன இலங்கை வானொலி வந்துவிட்டது, ஆஹா ஆஹா மலரும் நினைவுகள், எனக்கே தெரியாமல் வந்துவிட்டது, மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே. கோவை காயத்ரி அவர்கள், பொங்கும் பூம்புணல் இசை சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிமையான பொற்காலம் அது, எல்லாம் அவன் செய்தது. ஆம், நிச்சயமாக நம்மை அப்பொழுதே பிறக்கச் செய்து எல்லாம் அவன் செய்தது, இனிய பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை, நானும் கேட்டதில்லை ஐயா, இப்பொழுதுதான் முதன்முறையாக கேட்கிறேன், பாராட்டுக்கு நன்றி. கோவை காயத்ரி அவர்கள், இப்பாடல் நான் கேட்டதே இல்லை, நானே கேட்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி கேட்பீர்கள், நான் உங்களை விட வயதில் பெரியவன் அல்லவா, நானே கேட்கவில்லை. பரவாயில்லை, இதில் வயது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் கேட்கவில்லையா, மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், எல்லாம் அவன் செய்தது, பசுஞ்சோலை இளமலர்கள் இன்று அவனாலே உருவானது. இந்த அருமையான பாடலை கேட்டு எவ்வளவு வருடம் ஆகிவிட்டது. பாடலில் தேர்வு செய்த தோழிக்கு நன்றி, நன்றி தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். சிறப்பான பாடல், அருமை, மகவும் நன்றியும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். மற்ற மகிழ்ச்சி, கேட்ட உள்ளத்திற்கு பொன்னாடை போர்த்தி பதக்கமெல்லாம் தருகிறார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் கொடுக்கும் பதக்கத்தை, தங்க நாணயம் ஒன்றும் பரிசாக வழங்கப்படுகிறது தேன்மொழி முருகன் அவர்களால். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன், அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள், கண்களில் நீர் வருகிறது, ஏனோ தெரியவில்லை, மறு திருமணைக்கு சென்று அந்த கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும், இப்படியே தொடர்ந்து சொட்டிக்கொண்டிருந்தால் கண் வராமம் அந்த நீர் வற்றிவிடும், அதனால் சொட்டு மருந்து போட்டுக்கொள்ளுங்கள். அழகர் ஐயா அவர்கள், அழகான பாடல், கேட்கவே ஆனந்தம், அருமை, சூப்பர் பாடல் என்று பாராட்டுள்ளார். நன்றி ஐயா. ராமபுரம் மனுஷா அவர்கள், பொங்கும் பூங்குழல் இந்த பேக்ரவுண்ட் இசை இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலிக்கும், இப்பொழுது நம் இதயராகும் நிகழ்ச்சியில் இருக்கும் இந்த இசை ஒலித்தது சிறப்பு, அடுத்து இப்பாடலும் அருமை சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள். பாடலை கேட்டு வாழ்த்தி ஆத்துணை நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான சரியான விடையை ஆலமரம், ஆம் ஆலமரம் என்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும், கோவை காயத்ரி அவர்களும், அறிவழகன் ஐயா அவர்களும், செங்கல்பட்டு கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும், ராமபுரம் மனுஷா அவர்களும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்களும், அழகாக அத்துணை நேர் சொந்தங்களும் ஆலமரம் ஆலமரம் என்று அசைக்க முடியாத ஒரு பதிலை தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வருவதற்கு முன்பு மீண்டும் ஒரு புதிர் வினா விடுகதை என்னவென்று பார்ப்போம். மிகவும் சுலபமான வினாத்தான் என்று நினைக்கிறேன். கழுத்து உண்டு தலை இல்லை, கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை, அது என்ன? கழுத்து உண்டு தலை இல்லை, உடல் உண்டு உயிர் இல்லை, கையுண்டு விரல் இல்லை, அது என்ன சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புவனேஸ்வர் அவர்கள். பிறந்த நாள் என்றாலே இந்த பாடல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நிறைவேறுமா? நிறைவு பெறாது. அதனால் ஒலிக்க இருக்கும் பாடல் தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காக, இதோ நூறாண்டு காலம் வாழ்க.

ஒழித்து சென்ற அந்த பாடல் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்களுக்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. பதினின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அற்புதம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்க, பாடல் மிகவும் இனிமை என்றும் பாராட்டினார்கள். கோவை காயத்ரி அவர்கள் வாழ்த்து பாடல் சிறப்பு, சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சகோதரி புவனேஸ்வரிக்காக நான் விரும்பிய பாடலை வழங்கியமைக்கு நன்றி. சகோதரிக்கு மீண்டும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகளுடன். அறிவழகன் ஐயார்கள் துள்ளி குதித்து ஓடும் ஜீவ நதியாக நீ வாழ்க என்று அழகான ஒரு பதிவு பதிவிட்டுள்ளார். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, சிறப்பு உங்கள் பதிவிற்கு நன்றி. மடுக்கம் மற்றும் கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான விடை, விடுகதைக்கான விடை சட்டை என்று, சட்டை என்று தேன்மொழி முருகன் அவர்களும் கோவை காயத்ரி அவர்களும் சென்னை அம்பத்தூர் அகிலா அவர்களும் மதுரை மாவட்ட தவணை அழகரா ஐயா அவர்களும் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்களும் சட்டை என்றும், செங்கல்பட்டு மாவட்டம் கொழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் சட்டை என்றும் சொல்லியும், மற்றும் சட்டை இல்லை என்றால் சொக்கா சொக்கா சொக்கா ஆயிரம் பொண்ணு எனக்கே வரணும் சொக்கா என்று, சொக்கா என்று விடையை தந்துள்ளார். சொக்காவும் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா, சட்டையும் ஏற்றுக்கொள்கிறோம். சொக்கநாதனாக வந்து ஆயிரம் பொண்ணை எனக்கே தருமாறு மிகவும் பணிமுடன் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மோகன புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து தலைவி தலைவி என்ற பாடல் இதோ. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி தலைவிக்காக

அடுத்த விடுகதை, இலை இல்லை பூ இல்லை கொடி உண்டு அது என்ன? இலை இல்லை பூ இல்லை கொடி உண்டு அது என்ன? கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே.

அழகான இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தலைவி தலைவி என்று மோகன புன்னகை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலி சென்றது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் தலைவி தலைவி என்னை தாளாட்டிடும் அருவி, துள்ளலான குரல் எஸ்பிபி வாணிஜெயராம் குரலில் பாடல் அசத்தல், அருமையான பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு, மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். நெஞ்சாத நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் மோகன புன்னகை படப்பாடல் அருமை அழகு அழகான பாடல். ஜூன் 3ஆம் தேதி புதன் முற்பகல் 11:25 இந்த பாடலை நம்ம சபரி வானொலியில் அடேங்கப்பா பாடல் ஜூன் 3ஆம் தேதி புதன் முற்பகல் 11:25 இந்த பாடலை நம்ம சபரி வானொலியில் காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் இந்த பாடல் வளம் வந்தது. மறக்க முடியாத பாடல் ஐயா, சிறப்பு ஐயா, மறக்காமல் சிறப்பாக எழுதி வச்சுள்ளீர்களா ஐயா, இல்லை மூளையில் சேமிக்கிறதா என்று புரியவில்லை. சிறப்பு ஜூன் 3ஆம் தேதி புதன் முற்பகல் 11:25 காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் இந்த பாடல் ஒலித்ததாம். கேட்டுக்கொள்ளுங்கள் நேர் சொந்தங்களே, மறக்க முடியாத பாடல் என்று அழகர் ஐயாவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். கோவை காயத்ரி அவர்கள் சகோதரி புவனேஸ்வரி வாணிஜெயராம் அவர்களின் தீவிர ரசிகை ஆஹா என்பதை தனது பாடல்கள் தேர்வின் மூலம் நமக்கு தெரியப்படுத்திவிட்டார். சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. அகில ஸ்ரீதர் அவர்கள் மோகன புன்னகை முத்துச்சிதறலாய் பட்டு தெரித்தது. அடடடா அடடடடா கவிதை. மோகன புன்னகை முத்துச்சிதறலாய் பட்டு தெரித்தது யார் முகத்திலோ. அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி ஐயா. அழகர் ஐயா அவர்கள் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் ராஜேஷ் ஐயா அவர் கொடுத்தார் 3ஆம் தேதி நிகழ்ச்சியில். நிச்சயமாக சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்து ஆத்துடனும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான விடை கைரேகை. ஆம், கைரேகை என்று மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்களும் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் ராமபுரம் அனுஷா அவர்களும் கைரேகை கைரேகை என்று சரியான விடையை தந்துள்ளார்கள். சரியான விடையை தந்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பாத பூஜை. பாத பூஜை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணாடி இதயம் அம்மா உன் இதயம் என்ற அழகான ஒரு பாடல் இதோ வருவதற்கு முன்பு அடுத்த விடுகதை. 6 எழுத்துள்ள ஓர் உலோகப் பெயர். நன்றாக கேளுங்கள் நேர் சொந்தங்களே. 6 எழுத்துள்ள ஓர் உலோகப் பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்த்தால் ஒரு கொடிய பிராணி. கடைசி 3 எழுத்துக்கள் சேர்த்தால் ஒரு கொடிய பிராணி, அது என்ன? 6 எழுத்துள்ள ஓர் உலோகப் பெயர், அதன் கடைசி 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கொடிய பிராணி, அது என்ன? கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே. இது பாடல் வருகிறது பாத பூஜையுடன். வருவதற்கு முன்பு அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அண்ணி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அண்ணி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா, மகன் சத்யபிரகாஷ், தரணி, தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள்
கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

0: அழகான ஒரு பாடல், பாதபூஜை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. பதிவின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ராமபுரம் அனுஷா அவர்கள் அழகர் ஐயாவின் ஆம் அந்த ஞாபக சக்திக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அழகர் ஐயா உங்களுக்கு என்று மாம் ஜூன் 3ஆம் தேதி அழகாக காட்டிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் அந்த பாடல் ஒலிச்சென்றது என்று பதிவிட்டதற்கு ராமபுரம் அனுஷா அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள் சிறப்பு என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒலித்த பாடல் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். ஆஹா அருமை இனிமை என்றும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள் நன்றியுடன். கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்று, இதயம் தூவி பூக்களை அல்ல இதயத்தை தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், சிறப்பு மகிழ்ச்சி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பதிவை அளித்த சகோதரியின், இதயமும் கண்ணாடி போன்றதுதான், அன்பும் பண்பும் பொறுமையும் மனித நேயமும் அதில் பிரதிபலிக்கும், எப்போதும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அவர்களுக்கும் இதயம் கிடைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி, மிக இனிமையான இந்த பாடல் சிறப்பு, ஐயோ ஃப்ளையிங் கிஸ் வருகிறது, வாங்கிக் கொள்ளுங்கள் தேன்மொழி முருகன் அவர்களிடமிருந்து. ராமபுரம் அனுஷா அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள், கிரேட் என்று பாராட்டியுள்ளார்கள் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் அருமை, உள்ளத்தை உருக்குகிறது, பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள் சிறப்பு. மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயாரில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை ஜெயா விஜயா அவர்கள் இசை அவர்கள், நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா இந்த பெயரை, சிறப்பு. சொலைச்சர் விஜயஹரிசுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டுள்ளார்கள் அருமையான பாடல் என்று, சிறப்பு வாருங்கள். அறிவழகன் ஐயா அவர்கள், எல்லோருடைய இதயமும் கண்ணாடி போல் இருக்க வேண்டும், உள்ளதை காட்டும் கண்ணாடி போல், அது நடக்காதையா, அது மட்டும் ஆகவே ஆகாது, அப்படி காட்டிவிட்டால் உலகில் பாதி பேர் காணாமல் போய்விடுவார்கள், மறைந்திருந்து அது உள்ளே இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வெளிப்படையாக இருந்தால் ஒரு சிலர் மட்டுமே நடமாட முடியும் என்பது என்னுடைய கருத்து. அழகர் ஐயா அவர்கள் சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள், அனுஷா சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் சிறப்பாக, நன்றி ஐயா நன்றி. மற்றும் கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான விடை, கேட்கப்பட்ட விடுகதைக்கான விடை, துத்தநாகம், துத்தநாகம் என்பது சரியான விடையை சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கோவை காயத்ரி அவர்கள், சேலமேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், செங்கல்பட்டு கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள், மதுரை மாட்டுத்தவணி அழகர் ஐயா அவர்கள், சொலைச்சேரி விஜயஹரிசுமார் அவர்கள் அனைவரும் துத்தநாகம், துத்தநாகம் என்று உலகத்தின் பெயரையும் பின்னாடி நாகம் என்ற பிராணி அவரையும் சிறப்பாக தந்துள்ளார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதயராகம் நிகழ்ச்சி கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக என்ன தவம் செய்தேன், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் கூறியது போல், நாம் இந்த காலத்தில் பிறப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ தெரியவில்லை, இது போன்ற பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து நான் இங்கு கேட்டதொரு கீதோபதேசம் என்ற ஒரு பாடல், கீதநேசன் உபதேசம் அல்ல, கீதா உபதேசம், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அப்புறம் நான் ஏதாவது சொல்லிவிடப் போகிறேன் என்று நினைக்கப் போகிறீர்கள். என்னுடைய உபதேசம் அல்ல, கீதா உபதேசம் என்பது அழகான ஒரு பாடலை என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ கோவை புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில். பார்த்தீர்களா, மீண்டும் மறந்துவிட்டேன், விடுகதையை கேட்டுவிட்டு பிறகு பாடலுக்கு செல்வோம். நிகழ்ச்சிக்கு அடுத்த விடுகதையாக அண்டமென்ற பெயரும் உண்டு, அண்டமென்ற பெயரும் உண்டு, அடை காத்தால் குஞ்சும் உண்டு. அண்டமென்ற பெயரும் உண்டு, அடை காத்தால் குஞ்சும் உண்டு. அது என்ன?
1: சூர்மிகான சீக்கிய பதனி.

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். என்ன தவம் செய்தேன், இந்த பாடல்களையெல்லாம் ஒளிபரப்புவதற்கு நிச்சயமாக தவம் தான் செய்திருக்க வேண்டும், கேட்பதற்கு நீங்களும் தவம் செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அழகான பாடல்கள் நமக்கு கொடுத்த கோவை சேரன்மாநகர் புவனேஸ்வரி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் கீதநேசன் உபதேசம், இது கூட நல்லாத்தான் இருக்கும் ஐயா, இருக்கும், நல்லதாக இருக்கும், மகிழ்ச்சி. சொலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் அழகான பாடல், அருமை, சூப்பர் என்று பாராட்டுவார்கள், கைத்தட்டி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல்களும் அரிதான பாடல்களும் தேர்வு செய்த சகோதரி புவனேஸ்வரிக்கு நன்றி வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கீதோபதேசம் பாடல் இனிமை, அரிதான பாடல் பதிவு என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். இதே ராகம் நிகழ்ச்சியில் சிறப்பாக அறிவழகன் ஐயா அவர்கள் படத்தின் பெயரும் புதுமையாக உள்ளது, பாடலும் புதுமை, கேட்க இனிமை. ஐயா உங்கள் பதிவு அதை விட சிறப்பாக இருக்கிறது ஐயா. படத்தின் பெயரும் புதுமையாக உள்ளது, பாடலும் புதுமை, கேட்க இனிமை. ஆம், என்ன தவம் செய்தேன் இதை படிப்பதற்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, ஆகா அருமை, இனிமை, சிறப்பு, மகிழ்ச்சி என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் பதிவு வழங்கிய போனா சகோதரிக்கும், அழகாக வழங்கிய கீதரசன் சகோதரிக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சாத நன்றிகள், நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள் சிறப்பு, மிகச்சிறப்பு என்று பாராட்டினார்கள், பாராட்டிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான கேட்கப்பட்ட விடுகதைக்கான சரியான விடை, இதை நான் படிக்கும்போது நிறைய வாங்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு, முட்டை என்பது சரியான விடையை சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களும், சோலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்களும், கோவை காயத்ரி அவர்களும், செங்கல்பட்டு கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் சரியான விடையை தந்துள்ளார்கள், முட்டை முட்டை முட்டை என்று. பாடத்திலும் வாங்கியிருக்கிறேன், தட்டிலும் வாங்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வர் அவர்களுக்காக ஒரு பாடல் தாருங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். இதோ கன்னிப்பெண் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் அவர்களுக்காக ஒளி பிறந்தபோது இன்று புவனேஸ்வரி அவர்கள் பிறந்துள்ளார்கள், இதோ வருகிறது. வருவதற்கு முன்பு விடுகதையும் கேட்டுவிடுவோம் நேயர் சொந்தங்களே.

வினா இல்லாத ஒரு விடை, அது என்ன விடை? வினா இல்லாத ஒரு விடை, அது என்ன விடை? இந்த விடைக்கு வினாவே இல்லையாம். அப்படியாப்பட்ட வினா விடை என்ன என்று தெரியவில்லை. வினா இல்லாத ஒரு விடை, அது என்ன விடை என்பதை குறிப்பிடுங்கள் நேர் சொந்தங்களே. இது பாடலுக்கு செல்வோம். கன்னிப்பெண் திரைப்படத்திலிருந்து ஒளி பிறந்தபோது.

0: கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒளி சென்றது. ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா என்று பாடலை கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் கோவை காயத்ரி அவர்கள் ஒழித்த அனைத்து பாடல்களும் மிகவும் சிறப்பு. சகோதரி புவனேஸ்வரியின் பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சியை அருமையாகவும் சிறப்பாகவும் தொகுத்து வழங்கிய கீதேசன் அண்ணாவிற்கு மிகவும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி, நெஞ்ச நன்றிகள். மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் முட்டை விலை தற்போது 7 ரூபாய். ஐயா என்ன ஐயா 7 ரூபாய்? தங்கம் விலையை குறைந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் 7 ரூபாய் என்று சொல்கிறீர்கள். அநியாயம் ஐயா இது. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் பாடல் அட்டகாசம் என்றும் தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் ஒழித்த பாடல் சிறப்பான பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றி ஐயா. வாருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் என்றும் ராமபுரம் மனுஷா அவர்கள் அன்பின் வாழ்த்துக்கள் 1000 என்று மலர்தூவி வானவேடிக்கையுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, அருமை, கிரேட் என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் அற்புதம் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி. நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆஹா, வைரத்தையும் தந்துள்ளார்கள். உங்கள் மனசு யாருக்கு வரும் என்பதை தெரிவித்து கொண்டு கொடுக்கப்பட்ட விடுகதைக்கான சரியான விடை பணிவிடை. ஆஹா, சரியான விடை பணிவிடை என்று சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்களும் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும் தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்களும் கோவை காயத்ரி அவர்களும் மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா அவர்களும் பணிவிடை என்பது சரியான விடையை தந்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்களை வாழ்த்தி ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். நலமா இருக்கிறோம் ஐயா. உங்களை அறிமுகம் செய்து கொண்டு வாருங்கள் ஐயா.
1: ராஜேஷோட சகோதரிக்கு.
0: ஆமா, உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் ஐயா.
1: தஞ்சாவூர் மாவட்டம்.
0: வணக்கம், வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. வாழ்த்து வந்ததற்கு

0: உங்கள் வாழ்த்து போல் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி.
1: எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி.
0: தஞ்சை புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் உள்ளத்திற்கு அழகாக ஒரு வாழ்த்து கவிதை ஒன்று கூறி சென்றார். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராக நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதய ராக நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் கோவை புவனேஸ்வரி அவர்கள். கோவை சேரன்மனவர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் அன்புடையீர் வணக்கம். இன்று 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இந்நன்னாளில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா ஜானகி அம்மா, அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன், அண்ணி பத்மா, அண்ணா முகுந்தராஜன், அண்ணி கவிதா, அண்ணா ராஜேஷ், அக்கா ராஜேஸ்வரி, தங்கை காயத்ரி, மாப்பிள்ளை சீனிவாச ராமானுஜம், அண்ணன் மகன் விஜய் பிரவீன்குமார், மருமகள் அக்ஷயா, மகன் சத்யபிரகாஷ், தரணி, தங்கை மகன் ஸ்ரீ ஹரி, மகள் ஸ்ரீ ஜனனி மற்றும் குடும்ப நண்பர்கள் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

வாழ்த்திய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கான அடுத்த விடுகதையாக, கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை, கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை, வாங்கியவனும் உபயோகிக்கவில்லை, உபயோகிப்பவனுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு வித்தியாசமான விடுகதையாக இருக்கிறது. கண்டுபிடித்தவனும் வைத்திருக்கவில்லை, வாங்கியவனும் உபயோகிக்கவில்லை, உபயோகிப்பவனுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. என்னவென்று கண்டுபிடிங்கள் சொந்தங்களே. இது அநேகமாக அனைவருக்குமே உதவும் என்று நினைக்கிறேன். அப்படியாப்பட்டது இது இன்று பதிவிட்டக்கூடாது, ஏனோ தெரியவில்லை, தெரியாமல் வந்துவிட்டது, மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக, இசைக்கொரு கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து, இசைக்கு ஒரு கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து, என்றுமே நல்ல ராசி என்ற இந்த பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான ஒரு பாடல் ஒலி சென்றது. எல்லாருக்கும் நல்ல ராசிதான் என்று நாம் இந்த பாடலெல்லாம் கேட்பதற்கு அழகான ஒரு பாடல் தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். சரியான பாடல், சூப்பர் என்றும் நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், என்றுமே நல்ல ராசி, பாடல் சூப்பர். எனது ராசி கடகராசி. ஆஹா, சிறப்பையா, கடகராசி கூட நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்று நடந்து கொண்டு இருக்கிறது சிறப்பாக. ஏதாச்சும் வந்தால் சொல்லுங்கள் ஐயா, கொடுங்கள் ஐயா. 8270330491 இதான் என் ஜிபே நம்பரு, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் புதையல் கிடைத்தால் கொடுங்கள் ஐயா. கடகராசி நேயர்களே, உங்களுக்காக கோவை காயத்ரி அவர்கள், அடடா ஆஹா அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. சோலைச்சேரி விஜய் அஸ்மார் அவர்கள், வேறு லெவல் பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், என்றுமே நல்ல ராசி, சகோதரி புவனேஸ்வரிக்கு எல்லா ராசியும் நல்ல ராசி தான், பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. சிறப்பு ராம ராணிஷார்கள், உங்கள் மனைவி பெயர் மங்கை என்று வந்துவிட்டதா தம்பி பாடல் வரிகளில்? ஐயோ, கவனித்தாரா இல்லையா என்று தெரியவில்லையே, கவனித்திருந்தால் போட்டு விட்டுருப்பார். மீண்டும் ஒரு முறை கேட்டுவிட்டு அப்புறம் போடுங்கள் ஐயா. ஆஹா, கேட்டுவிட்டார் அறிவன் ஐயார்கள். ஆமாம், நான் கேட்டேன். சிறப்பு, நன்றி. ராமபுரம் அனுஷார்கள், மிக்க நன்றி என்றும், அழகர் ஐயார்கள், அழகான அருமையான பாடல், அருமை அழகு, நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி ஐயா. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அன்பு சகோதரி வாழ்க நலமுடன், பூக்களின் வித்து நீ, புன்னகையின் சொத்து நீ, பொறுமையின் சிகரம் நீ, பெருமையின் சின்னம் நீ. ஐயய்யா, கவிஞர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அன்பு சகோதரி வாழ்க நலமுடன், பூக்களின் வித்து நீ, புன்னகையின் சொத்து நீ, பொறுமையின் சிகரம் நீ, பெருமையின் சின்னம் நீ என்று அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கவிதை ஒன்று வடித்துள்ளார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், ஒரு நல்ல கவிதை வந்துவிட்டது ஐயா. யாரது? தேன்மொழி முருகன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்களின் கவிதையை, ஒரு நல்ல கவிதை வந்து விட்டது ஐயா என்று. உண்மைதான், அழகான ஒரு கவிதை. அழகர் ஐயா அவர்கள், அழகருக்கு கன்னி ராசி. ஐயா, உங்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறான் ஐயா, எப்பொழுதுமே நல்ல ராசி தான் உங்களுக்கு, நல்ல காலம்தான். அழகருக்கு கன்னி ராசியாம், சிறப்பு. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், பாடல் சூப்பர், மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றியுடன். இன்று இரவு 7 மணிக்கு, ஆம், இன்று மாலை 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. வழங்குபவர்கள் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள். நேர் சொந்தங்கள், பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, அழகர் ஐயா அவர்கள், ஐயா அழகாக படித்தீர்கள், அருமை நன்றி என்று பாராட்டுள்ளார். என்ன என்று தெரியவில்லை, நன்றி தெரிவித்ததற்கு நன்றி ஐயா. ஆவுடையார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள், பரிபூர்ண ஆரோக்கியமும் பரிபூர்ண செல்வ வளமும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு, வாழ்த்து உள்ளத்திற்கு நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், ஆமாம் ஐயா, எல்லா பாடகரும் கவிஞரும் இங்கே தான் இருக்காங்க நிச்சயமாக ஐயா. இப்பொழுது இசையமைப்பாளர்கள் தான் இல்லை, அது மட்டும் இருந்தால் பாடுவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் இசையமைக்க முடியுமா ஐயா? அறிவழகன் ஐயா அவர்களை இசையமைத்து எங்களுக்கு பாட வாய்ப்பு அளியுங்கள் ஐயா. அழகர் ஐயா அவர்கள், நன்றி, வாழ்த்துக்கள் கவிதையை படித்ததற்கு என்று பாராட்டினார்கள், நன்றி. இன்று பிறந்தால் கொண்டாடி கொண்டிருக்கும் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்கள் நம்முடன் ஒரு உரையாடல். வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: முதல்ல நான் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார், இந்த நிகழ்ச்சியை அழகுபட நடத்தி பாடல்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்ததை சிறப்பா வழங்கிறதுக்கு நீங்கள் தந்து தொகுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து திறன்பட கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: உங்களுக்குதான் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பாடல்கள்
1: இது பதிவு போட்டுட்டு வந்த அன்பு சொந்தங்கள் அத்தனை சகோதர சகோதரிகளும் இத்தனை பேரும் ரசித்து ரசித்து பாடல்களை கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேரோட வாழ்த்துக்களும் கிடைச்சது. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என் சார்பில் அன்பாக்கா அவங்க காயத்ரி சகோதரி தங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வந்து மிக மிக நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு பாடல் ஒண்ணு விடாம பதிவு போட்டு நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்தினார்கள். உங்களுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. நானும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறேன். உங்களால் தான் அது சாத்தியமாயிற்று. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த நிறை பாடல் ஒன்று சொல்லுங்கள்.
1: ராகபந்தங்கள் படத்துல எஸ்பி வாணிஜெயராம் பாடின சரிகம பதனி எனும் சத்தஸ்வர கானம்ங்கிற பாட்டு.
0: சரிகம பதனி.
1: ஆமா சார்,
0: சிறப்பு. சரி சரி சரி, இது வருகிறது உங்கள் பாடல். நிகழ்ச்சிக்கு நிறை பாடலாக ராகபந்தங்கள் என்று அழகான ஒரு படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

அழகான ஒரு ராகம் ஒலிச்சென்றது. ராகபந்தங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும், வெற்றி பயணம் தொடரட்டும், நன்றி, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சோலைச்சேரி விஜயாரசுமார் அவர்கள் பாடலை கேட்ட அந்த நெஞ்சத்திற்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் பரிசாக வழங்கப்படுகிறது. அடடா ஆஹா, அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி, சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் மகிழ்ச்சி அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பு, மகிழ்ச்சி, இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், அருமை, மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ராமபுரம் மகிழ்ச்சி அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சிகள் சங்கீத ராகமாக ஒலித்து சென்றது, பாடல் அருமை, சூப்பர் என்று பாராட்டினார்கள். சங்கீத ராகம் அல்ல இது, இதே ராகம் தான். சங்கீத ராகம் அனைவரின் விருப்பமாக வந்திருக்கும். இது ஒருவரின் விருப்பம், ஒருவரின் இதயத்தில் துடிக்கும் பாடல்கள் வளம் வந்தது. அறிவழகன் ஐயாவர்கள், சகோதரியின் தேர்வு பாடல்கள் அனைத்துமே அருமை, அற்புதம். நாங்கள் இதுவரை கேட்காத பாடலை கேட்டு ரசிக்க தந்த சகோதரிக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு இதயம் கிடைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இசையிலே மிதந்தோம், ஆஹா, இசையிலே மிதந்தோம், சங்கீதத்தில் திளைத்தோம், ஸ்வரங்களின் அணிவரிசையில் பிரமித்து நின்றோம், பாடல் பதிவில் மனதை பறிகொடுத்தோம் என்று மீண்டும் ஒரு கவிதை. இசையிலே மிதந்தோம், சங்கீதத்தில் திளைத்தோம், ஸ்வரங்களின் அணிவரிசையில் பிரமித்து நின்றோம், பாடல் பதிவில் மனதை பறிகொடுத்தோம் என்று அழகான ஒரு கவிதை இணையத்துடன் பதிவிட்டுள்ளார்கள் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். நன்றி, நன்றி, நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள், கவிஞர் பூவை செங்குட்டுவன் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை குணக்குடி வைத்தியநாதன், அழகான பாடலை அழகாக பாடிச் சென்றவர்கள் எஸ்பிபியுடன் வாணி ஜெயராம் என்று சிறப்பான ஒரு தகவலுடன். இதுவரை இதய ராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி இன்று அருமையான பாடல்கள் ராகமாகிவிட்டது, பாடல்கள் தேர்வு அருமை, பாடல்களை தொகுத்து வழங்கிய இயக்குனர் ஐயாவிற்கு நன்றி. இடையில் வந்து போகும் வினா விடை, அடடா அடடடடடா, இடையில் வந்து போகும் வினா விடை, அதைவிட அருமை. நன்றி தெரிவித்துள்ளார்கள். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அத்தனை பாடல்களும் இனிமை, அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. மதுரை மாட்டுத்தவணி அழகர் ஐயர்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பதிவு போட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நாங்கள் தனியாக நன்றி சொல்ல வேண்டும், நீங்களும் நன்றி சொல்கிறீர்கள். உங்கள் மனசுக்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், நூற்றுக்கு நூறு உண்மை சகோதரி என்று, இசையிலே மிதந்தோம் என்று மிதந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்களும். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், விடை சொல்லவே வேண்டாம் ஐயா, ஐயா கேள்விக்கு பதில் கூறவில்லை, எந்த கேள்வி விடை சொல்லவே வேண்டாம், அதனால் தான் சொல்லவில்லை, மகிழ்ச்சியா சந்தோஷம், விடை சொல்லவில்லை, சொல்லவே இல்லை, வேண்டாம் ஐயா என்று தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஓகே ஐயா, ஓகே ஓகே ஓகே. செங்கல்பட்டு கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள், இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அக்கா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வாழ்த்திய அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அழகர் ஐயா அவர்களும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்து புதிர்கான விடையையும் தந்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க சார். நலமா இருக்கோம் சார். வணக்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? பாருங்கள் உங்கள் பாடலை.
1: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாலையிலான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாலையிலான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த தலனம் என்ன, அன்பைய காணிக்கிறான் கண்ணே. கற்பனையில் வரும் கரிகளிலே நான் கேட்டிருந்து கண்ணா, என் காதலிக்கே வரும் காணிக்கு என்று நினைத்ததில்லை கண்ணா. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமா ஒரு பொன்னோஞ்சல் அதில் தேவதை போலே நீட பூவாடை வரும் வேணிலே உன் புன்னை விளையாட கார்காலம் தன்னத்தின் மீது கோலமிட கைவலையும் மைவெளியும் கட்டி அணைத்து கவிப்பாட. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாலையிலான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த தலனம் என்ன, அன்பு காணிக்கிறான் கண்ணே. பாடி வரும் நீரோடையுன்னை பாடும்போது பாடி வரும் வண்ண நீரோடை உன்னை பாடும் போதே பாதை போதை செய்து வர ஓடி வரும் அந்த ஓடையிலே உன்னன் உள்ளமும் தேர்ந்து மிதந்து வர மல்லியை காத்து மெல்லினை மீது மந்திரம் போட்டு தாளாட்டம் வள்ளி மலை தேன் மல்லிகள வண்ணம் உன்னை நீராட்ட. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாலையிலான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சரணம் என்ன, அன்பு காணிக்கிறான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் இனி மது கிண்ணத்தை நான் தொடமாட்டேன். அன்னத்தை தொட்ட கை

0: உன்னையல்லால் ஒரு பெண்ணை நான் கொள்ளத்தனாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடவி, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாலிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. நன்றிவா.
1: சிறப்பு சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையான பாடல். அப்படியா சார், எத்தனை வருஷம் இருக்கும்?
0: கிட்டத்தட்ட

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: எங்க உங்க பர்த்டே பேபிய காணோம்?
1: வருவாங்களா?
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்க பாடலாம்.

என கோசித்திரம் தோழுதடி பின்னல் வீழ்ந்தது போல் எதையோ பேசவும் தோழுதடி.

0: சிறப்பா பண்ணீங்க மேம். சின்னஞ்சிறு வயதில்ன்றீங்க, இப்பவே நீங்க சின்னஞ்சிறு வயதுல பாடுற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ் மேம் உங்களுக்கு.
1: என்ன
0: வயசு மேம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான அவங்க குரல்ல இவ்வளவு அழகான பாடல், மீண்டும் கோகிலா படப்பாடல் சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் மாவட்டம் கற்படியில் இருந்து சென்றேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பராக
0: இருக்கேன். நாங்களும் நல்லா இருக்கோம் சார்,
2: ரொம்ப சந்தோஷம். மழையில பெய்யுறீங்களா?
0: மழை தான் தூத்திக்கிட்டு தான் இருக்கு.
2: தூவானம் விட்ட பாடல் அப்படியே?
0: ஆமாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, ரெண்டு நாளா.

0: வெயில்
1: நல்லா மழை வர மாதிரி இருக்குமே, ஆனா மழை எதுவும் சுத்தமா இல்லம்மா.
0: அப்படியா? வரும் வரும் வரும், நம்பிக்கையோட இருங்க, வரும் கட்டாயமா. ம், பாடுங்க.
1: உண்மைதான்.
0: ம்,
1: சரி, அப்படியே பாடல் பாடுறேன். கண்டிப்பா. என் வீட்டு தோட்டத்தை பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு சின்னங்கீச்சை போதை கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. என் வீட்டு தோட்டத்தை பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சென்னை கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதை கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே. பாய் பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது, பாய் பூட்டு சத்தம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது, வண்டெல்லாம் சத்தம் கேட்டால் பூஞ்சோலை தாங்காது, முத்துக்கள் சத்தம் போட்டால் வண்டு கிக்காது, அடிக்க பின்னாலே காவேரி தங்காது, அழன பின்னாலே அழிப்பு மூடாது, ஆசை துடிக்கின்றதோ. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன் வீட்டு தென்னங்கீற்றை ஒவ்வொன்றை கேட்டுப்பார், என் பேர் சொல்லி சொல்லு.

0: സ്വപ്നത്തിൽ തീരാറ് എന്നിക്കൈ തീണ്ടാലും മൊത്തങ്ങൾ തീരാറ് എന്നിക്കൈ പാത്താലേ മൊത്തങ്ങളാകാത് അനുഭവമോ എന്നിട്ട് തൊട്ടത്തെ പൂവെല്ലാം കേട്ടപ്പാറ് എന്നിട്ട് ജനൽ കമ്പി എല്ലാമേ കേട്ടപ്പാറ് എന്നിട്ട് തെന്നീച്ച ഇപ്പോറെ കേട്ടപ്പാർ എന്നെഞ്ചെയ് സ്വന്ത
1: சிறப்பு. ரொம்ப அழகா பண்ணீங்க. அழகான பாடல், ஜென்டில்மேன் படத்துல இருந்து அருமையான பாடல். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம் மேடம். நான் ஜெயேந்திரன், புதுக்குடியில்.
1: ஓகே ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மற்றொன்று நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். நம்ம அன்பான நேயர்கள், பாட சொந்தங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஓகே மேம், பாருங்கள். நாங்களும் உங்களுக்கும் நன்றி சொல்றோம் மேம்.
2: சரிங்க மேடம், நல்லதுங்க.
1: பாடுங்கள், பாடுங்கள்.
2: கற்பகவள்ளி என்ற பாட்டு, சரிங்களா? கற்பகவள்ளி பொற்பத

எல்லோர்க்கும் இன்பங்கள் எல்லாமே விரும்பி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எல்லாம் விரும்பி என்றும் நல்லாசி நடத்திடும் நாயகியே.

நம்பினே நம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியர்கள் வாயும் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி.

அஞ்சனமையிடும் அம்பிகையே எம்பிரான், அஞ்சனமையிடும் அம்பிகையே.

0: தருவாயம் சத்தியே ஆதி பராசக்திக்கு ஜெய்.
1: ஜெய் ஆதிபராசக்திக்கு, ஜெய் கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களுக்கு, ஜெய். சூப்பரா பாடுங்க மேம். எவ்வளவு லென்த்தான சாங்க, எவ்வளவு அமைதியா அழகா பொறுமையா பாடுறீங்க மேம்.
0: நல்லதுங்க மேடம்,
1: சிறப்பா பாடுங்க மேம். ரொம்ப நல்லது, நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நல்லதுங்க. டைம் முடியும் போது 8 மணிக்கு மேல வரேன்.
1: ஓகே ஓகே மேம், வாங்க.
0: வாய்ப்பு இருந்தா கொடுங்க.
1: வாங்க மேம், வாங்க. உங்களுக்கு இல்லாத வாய்ப்பா, வாங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பக்தி பாடல் சிறப்பா சூப்பரா பாடினாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பாட்டை எப்படி நிதானமா எவ்வளோ அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். வாங்க வாங்க, பர்த்டே பேபி வாங்க. விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. காலையில நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கல மேம்.
2: நிகழ்ச்சி மதுராம் நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். மதுராம் நகரில் தமிழ்ச்சங்கம்.

மதுராம் நகரில் தமிழ் சங்கம், அதில் மங்கள கீதம் முழங்கும்.

காதலிலே அவன் மன்னன், எதிர்காலத்தை வென்றவன் கண்ணன், உயர் காதலிலே அவன் மன்னன். மதுராம் நகரில் தமிழ்ச்சங்கம்.

0: மதுராம் நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும் அதில் மன்னவன் காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும் மதுராம் நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும்
1: பாடலும் சிறப்பான பாடல் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் இன்றைய பிறந்த நாள் காணும் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக செம்மையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அறிவிப்பாளர்கள், இயக்குநர்கள் இவர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சபரி சார்பாகவும்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பரா இருக்க மேடம்.
0: ஓகே மேம், பாடுங்கள். உங்கள் பாடல். நாங்க நல்லா இருக்கோம் மேம், பாடுங்கள் மேம். உங்கள் பாடல். சென்னையில மழை இருக்கா?
1: சென்னையில அப்பப்போ மழை வருது.
0: அப்படியா?
1: என்ன சொல்றது, அதுக்கு மூடு இருந்தா வரும், இல்லனா வராது.
0: அதுக்கு கூட மூடு வேணுமோ? அப்படியா?
1: வரும், ஆனா வராது.
0: ஓகே
1: மேடம்,
0: பாடுங்கள்.

பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்கள் கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானு சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வரும் இல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமல இரு

வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல

0: அப்படியா, சூப்பர் மேம், ரொம்ப அழகாக பண்ணீங்க. அழகான எவர் கிரீன் சாங் இது, செம்ம பாட்டு. செம்மையா பண்ணீங்க.
1: ரொம்ப நன்றி மேடம். ஒரு நிமிஷம், அவர் லைன்ல வருவாரு நினைக்கிறேன். ஒரு செகண்ட்.
0: நினைக்கிறீங்களா? பக்கத்துல தானே இருப்பாரு.
1: பக்கத்துல அந்த ரூம்ல இருப்பாரு. ஒரு செகண்ட் வருவாரு.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான ஒரு சாங்க, செம்மையா, ரொம்ப ரிஸ்க். இந்த பாட்டு ரொம்ப அழகா பண்ணாங்க. அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. வந்துட்டாரா ஸ்ரீதர் சார்?
2: ஆ, வந்துவிட்டேன்.
0: வாருங்கள் வாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
2: பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ, தரையோடு வானம் விளையாடும் கோலம், தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள், புன்னகை புரிந்தாள், பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ, அந்தி மஞ்சள் நீரமோ, மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம், மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம், மணமேடை தேடி நடை போடும் தேவி, பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள், என்னுடன் கலந்தாள், மலைத்தோட்ட பூவில் மனமில்லையாறு, மலைத்தோட்ட பூவில் மனமில்லையென்று, கலைத்தோட்ட ராணி கை வீசி வந்தாள், ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள், நிழல் போல் மறைந்தாள். புட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ. தேங்க்யூ மேடம்.
0: மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இருக்கு சார். கரோக்கிலாம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக டிஎம்எஸ் மாதிரியே தான் தெரியும். அவ்வளோ அழகாக பாடுறீங்க சார்.
2: அழகான
0: பாடல்
2: வேற.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடச் சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து ஸ்ரீதர் சார் அவர்கள். சென்னையிலிருந்து அம்பத்தூரிலிருந்து ஸ்ரீதர் சார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். அது பாடலாம் அவ்வளோ அழகான பாடலை கொஞ்சம் கூட பிசகாமல் அவ்வளோ அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: மேம்,
0: ஏன் மேம் ரொம்ப நாளாக வரவே இல்லை?
3: நல்லா இருக்கீங்களா மேம்? அருமையா பாடுறாங்க. நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். குரல் எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு, ஆனாலும் பாடணும் ஆசை இல்ல. பாடுறத கேட்டோடனே அப்படியே
0: பாடுங்க மேம், குரல் எல்லாம் ஒண்ணுமே செய்யாது, கரெக்டா வந்துடும் குரல். நம்ம ஆர்வமா பாடும் போது கரெக்டா வந்துடும்.
3: வேற வழியே இல்ல, கேட்டுதான் ஆகும்.
0: ஓகே மேம், பாடுங்க.
3: கட்டி வச்சுக்கோ இந்த நன்பு மனச. ஓகேவா மேடம்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம்.
3: இல்ல மேடம், கரெக்டா இருக்குல்லன்னு
0: கரெக்டா இருக்கு, பாருங்க.
3: கட்டி வச்சுக்கோ இந்த நன்பு மனச, தொட்டு வச்சுக்கோ என்ன சொந்த மனச,

நான் படிக்க கற்பு நிலைகளில் நான் பழக அன்பு உடலில் நான் மயங்க கொத்து மலரென நீ சிரிக்க நீ சிரிக்க முட்டு மலர்ந்தது தீன் கொடுக்க மாறாது இது மாறாது தீராது சுவை தீராது ஆயிரம் காலமே கட்டி வச்சுக்கோ இந்த நம்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச அந்த சுகத்துக்கு நேரம் உண்டு இந்த உறவுக்கு சாட்சி உண்டு தொட்டு தொடர்வது சொந்தம் அம்மா தொட்டில் வரை வரும் பந்தம் அம்மா அன்பு கரங்களில் நீ அணைக்க நீ அணைக்க முத்து

இந்த நண்பு மனச தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனச இந்த கொண்டாட நேரமோ வந்த கல்யாண காலம்மா.

0: തൊട്ടു വെച്ചുക്കോ ഉന്തൻ സ്വന്തം മനസ്സ്, കട്ടി വെച്ചുക്കോ എന്തൻ അൻപു മനസ്സ്, തൊട്ടു വെച്ചുക്കോ ഉന്തൻ സ്വന്തം മനസ്സ്.
1: பாட்டு ரொம்ப அழகா பாட்டு நல்லா இருக்கும்.
2: இந்த பாட்டு அவ்வளவு ஸ்பெஷல் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாடும்போது ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு மேம்.
1: நீங்க
2: பாடு, எங்களை எல்லாருமே கூல் பண்ணிட்டு நான் உங்களை பண்றேன்றீங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள் அழகான ஒரு சாங் எடுத்து செம்மையாக பண்ணாங்க. நல்ல அழகான அருமையான சாங்கு, சூப்பராக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
3: திங்கள் குடிக்க வந்தூடனே புது அழகினை படைக்க வந்தேன். ஞாயிறு உரிமழகி திங்கள் குடிக்க வந்தான் நான் அவள் அழகினை படைக்க வந்தே. ஞாயிறு உரிமழையில்

அங்கங்கள் ஜாலம் புரியும், அங்கங்கள் ஜாலம் புரியும், ஞாயிறு முடி மழையில் திங்கள் குடிக்க வந்தார், மன்மதனின் ரதியும் உன்னான் உன்மதனும் பெற்ற

தேவ வாங்கி செய்கிறார் ஒளி மழை திங்கள் குறிக்க வந்தார்.

0: வடிவம் தாங்கி பொலிக, பொது வடிவம் தாங்கி பொலிக, ஞாயிறு ஒளி மழையில் திங்கள் குளிக்க வந்தாள். நான் அவள் சூழலில் பொது அழகினை படைக்க வந்தே, ஞாயிறு ஒளி மழையில்.
1: சிறப்பா அழகா பாண்டிங்க ராஜேஷ், அருமையான பாடல். கமல் வாய்ஸ்ல இந்த பாட்டு, பாட்டு
0: பாடல்
1: அந்தரங்கம். ஓகே ஓகே, அழகான பாடல், அருமையா பாண்டிங்க. இந்த பாட்டுலாம் அவ்வளோ அழகா பாடுவாரு. அதே மாதிரி பாண்டிங்க நீங்களும், நீங்கெல்லாம் எங்க சபரி வானொலிக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் எங்களுக்கு. நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்க பாடல்களை.
0: சபரி வானொலி எங்களுக்கு கிடைச்சதும் ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நாங்க எல்லாம் இப்படி பாடுறதுங்கறது ஒரு வானொலியில நமக்கு இப்படிதான் களம் அமைச்சு கொடுக்குறீங்கல்ல.
1: ஆமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல
0: ராஜேஷ். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெட்ல யூஸ் பண்றவங்க எல்லாம் கரோக்கி இல்ல மத்த மாதிரி இடங்கள்ல போய் பாடக்க வாய்ப்பு சில கிடைக்கும். ஆனா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, நார்மலா இந்த பேசிக் போன்ல இருக்கிறவங்களுக்கு கூட இதை கிடைக்குதுன்னா அது சபரி வானொலியில ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, நாங்க பாடும்போது கேக்குறோம் இல்லையா, ரொம்ப கிளீனா இருக்கும் நம்ம சபரி வானொலியில.
1: உண்மையாதான், இணைந்து படிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அழகான இணைந்து அழைக்கிறீங்க.

பட்டி வழி தொட்டு போகலாம். துணைக்கு பிள்ளை யாரு வந்தினா அழைச்சி போகலாம். வைரனவர் கோயிலுக்கு பயில் போட போகையிலே போற வழி பிள்ளையார் பட்டி போகலாம். வைரனவர் கோயிலுக்கு பயில் போட போகையிலே பிள்ளையார் பட்டி வழி போக்கலாம். அவரை கூட்டி போனார் வை ஆசி வாங்கலாம், ஆசி வாங்கலாம். அருகம் எடுத்து அவரை அழைச்சி வந்திடுங்க, எருக்கூவெடுத்து துணைக்கிடுங்க. கள்ளழகர் கோயிலுக்கு காதுக்கு போயிலே பிள்ளை பட்டு வழி தளர்ந்து போகலாம்.

0: மேம், நீங்கள் பாடுறதே கேட்கல மேம்.
1: சண்டீசர் அருளை வாங்கலாம் அருகம்புல்ல.

இறுக்கம் பூவெடுத்து அவனை துணைக்கு கூப்பிடுங்க. கள்ளழகர் கோயிலுக்கு காது குத்த போகையில் இல்லை யாரு பட்டி வழி தொட்டு

0: வழி கடந்து போகலாம், அந்த பிள்ளையாரை கூட்டி போன பூவும் கேட்கலாம், நல்ல சேதி வாங்கலாம், தட்சிணாமூர்த்தி பார்க்கலாம், அருகம்புள்ளெடுத்து அவனை அழைச்சி வந்திடுங்க, எருக்கம் பூவெடுத்து அவனை துணைக்கு கூப்பிடுங்க, கல்லழகர் கோயிலுக்கு பாது குத்த போகையிலே பிள்ளையாறு பட்டி வழி தொட்டு போகலாம், துணைக்கு பிள்ளையாறு வந்து நின்னா அழைச்சி போகலாம், அழைச்சி போகலாம். நன்றி
1: மேம். நீங்களே டியூன் போட்டு படிக்கிறீங்களா அந்த பாட்டுலாம்? பாட்டே வரல, ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் செம்மையா பண்ணீங்க, நல்லா கேட்டுச்சு, நடுவுல ஒரு நிமிஷம் பாட்டே வரல மேம். அப்படி பால் வாங்க போயிட்டீங்களோ, அது கேட்கவே இல்லை. அதுதான் அதான் லாஸ்ட்லயும் நல்லா வந்துச்சு. நல்ல பாடல், நாங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டதே கிடையாது. ரொம்ப அழகான பிள்ளையார் பாடல். அப்படியா, சூப்பரா பாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா. லதா உமாகாந்தன் அவர்கள், லதா ரஜினிகாந்த்னு வருது. அழகா பாடினாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அழகான பக்தி பாடல், பிள்ளையார் பாடல், சிறப்பா பாடினாங்க. பொறுமையா அவ்வளவு அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 11 PM வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:56. இந்த நேரத்தில் இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம். ஸ்டார்டிங் இருந்து ஸ்டார்ட் இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா மேம்?
2: சோலீசேரியில இருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடுறேன்.
1: ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல?
2: சிவனே சிவனே அழகிய சிவனே, அருகின உனையே தொழுவேன் சிவனே, அமுதே அருளே அனுபவ பொருளே, பிறவியின் கணக்கை அறியேன் சிவனே, இதயம் முழுதும் இசையாய் மலரும் இறைவா சிவபூதா, உருவம் அருவம் உணரும் அருளை தருவாய் சிவபூதா, அன்னங்கையில் நம்பிபதியாய் அருளும் சிவபூதா, உன் உள்ளங்கையில் நம்பிக்கை ஒளியாய் திகழும் சிவபூதா, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் ஓம் சிவாய நமவோ, ஓம் சிவாய நமவோ, ஓம் சிவாய நமவோ, ஓம் சிவாய நமவோ, சிவனே சிவனே அழகிய சிவனே, அருகின உனே தொழுவே சிவனே, அருகே அருளே அனுபவ பொருளே, பிறவியின் கணக்கை அறியேன் சிவனே, சிவன் வடிவாய் சுடருளியாய் தோற்றம் கொண்ட சூலம் வில்வ மரம் தரிசனத்தில் சிவனே ஞான ரூபம், சிவனடியார் கனவினிலே சிவனே சொந்த நீதி, சிலை வடிவாய் பூதவரின் கோவில் வந்த சே, அம்பிகையின் அதிபதியாய் அன்பு நிறை அருள்நிதியாய் கோண்டாவில் கோவில் தரிசனம் கொடுத்திடு ஈஸ்வரனே, நட்சத்திர உத்திரமாய் சக்தி சிவன் சித்திரமாய் திருத்தேன் உற்சவம் நிகழ்ந்திடும் பூதவராஜாவே. வாசகம் திருவாசகம் கோவிலில் நான் பாடுவேன், நேசகன் இசை பூக்களாய் மலர் மாலையை நான் சூட்டுவேன். சிவ சிவ சிவ என உணர்வினில் கலந்திட சிவ முக தரிசனம் நினைவினில் நிறைந்திட சிவமெனும் அனுபவம் மனதில் மலர்ந்திடுமே. சிவமே சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் கை தொடுவேன் சிவனே. ஒரு முகமா இருமுகமா இறைவா உந்தன் கோலம், மறைமுகமாய் திருமுகமாய் மலர்வாய் எந்த நாளும் பிறவியும் கடலிலே சுழலும் இந்த வாழ்க்கை. பரமசிவன் உனதருளால் தெளியும் இந்த யாக்கை. ஆறறிவு பாசத்தையும் ஆசைகளின் வேஷத்தையும் இறைவா உந்தன் திருவடி நிழலிலே சமர்ப்பணம் செய்திடுவேன். நான் உணரும் பாகத்தையும் ஞானம் பெறும் யோகத்தையும் சிவனே உந்தன் திருவள மலர்

0: தினம் தொழுதிட சிறு சிவனது திருவடி மலர்களை வணங்கிட சிவன் என் அனுபவம் மனதில் மலர்ந்திடுமே சிவனே சிவனே சிவனே அழகிய சிவனே அனுதினம் உனையே தொடுவேன் சிவனே அமுதே அருளே அனுபவ பொருளே பிறவியின் கணத்தை அறியேன் சிவனே இதயம் முழுதும் இசையாய் மலரும் இறைவா சிவபூதா உன் உருவம் அருவம் உணரும் அருளை தருவாய் சிவபூதா அன்னங்கையில் அம்பிகை பரியாய் அருளும் சிவபூதா என் உள்ளம் கையில் நம்பிக்கை ஒளியாய் திகழும் சிவபூதா ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நன்றி.
1: அழகா பண்ணீங்க மேம், அருமையா இருந்துச்சு. சிவன் பாடல் மிக சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க. நல்ல பெரிய பாட்டு, என்ன
0: சினிமா பாட்டையே பாடிட்டேன், அதனால நீங்க சிவன் பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை.
1: சாப்பிட்டீங்களா மேம்?
0: இனிமேதான் சாப்பிடணும்.
1: ஓகே ஓகே, சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு சிவன் பாடல், சிறப்பாக அருமையாக அழகாக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல். வரும் நேரம் 8:02. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் கோவை புவனேஸ்வரி மேம் அவர்களுக்காக இந்த பிறந்தநாள் பாடல் பாடுகிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். அஸ்திவாரம் திரைப்படத்திலிருந்து புன்னகை மின்னிடும் அரசி நல்ல புன்

தலைவி. மூத்த உறவுகள் கூறும் அறிவுரை ஏற்று நடப்பது பண்பாடு. கூட்டு குடும்பத்தின் கூடி பிரிக்காமல் காத்து கிடப்பது பண்பாடு. மூத்த உறவுகள் கூறும் அறிவுரை ஏற்று நடப்பது பண்பாடு. கூட்டு குடும்பத்தில் குட்டி கூட்டி பிரிக்காமல் காத்து கிடப்பது பண்பாடு. சுற்றங்களை எப்போதும் குற்றம் சொல்லக்கூடாது. சக்கரங்கள் இல்லாமல் வண்டி மட்டும் ஓடாது.

நெஞ்சம் மாலை கொடுத்தவன் தாலி முடித்தவன் தேவை அறிந்தவள் பெண்டாட்டி காலம் முழுவதும் கூட நடக்கையில் கொண்டவனே நல்ல கை காட்டி மாலை கொடுத்தவன் தாலி

0: சொந்தங்களில் பாசமும் நேசமும் காவியம் என்றாக. நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையின் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
1: இனிமையான குரல் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அழகா அழகா இருக்கு மேடம் உங்க குரல்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
1: பாட்டு எந்த திரைப்படம்?
0: அஸ்திவாரம்.
1: அஸ்திவாரம்
0: பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
1: சரிங்க சரிங்க மேடம். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தேன்.

பேசிக்கிட்டு பொழுதா போக்குறீங்களே, இந்த நேரத்தில் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தால் கூடாதா? நாடுமெல்லாம் நாடு, இந்த நாடு எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? நாடு என்ன செய்தது நமக்கு? என்ன கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு? என்ன நினைத்தால் நன்மை உனக்கு? நாடு என்ன செய்தது நமக்கு? என்ன கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாலும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்தால் மக்கள் தாகமும் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தனி

என்ன பயன்தான் விளைந்தது? நான் ஏன் பிறந்தேன்? நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோளா, நினைத்து செயல்படு என் தோளா.

0: புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோளா, நினைத்து செயல்படு என் தோளா, உடனே செயல்படு என் தோளா. மேடம்
1: அருமை அருமை, ரொம்ப அழகாக பாடுறீங்க மேம். நீங்கள் ஏன் பிறந்தீங்கன்றீங்களே, எங்கள் சபரி வானொலியில் பாட்டு பாடுறதுக்கு பிறந்திருக்கீங்க. அதுவும் அழகான பாடல்களை சிறப்பாக பாடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு.
0: சரிங்க, வீட்டுக்காரர் அந்த பாடம் பாட சொன்னாங்க அந்த பாட்டு.
1: அப்படி உங்கள் வீட்டுக்காரர் பக்கத்துலேயே இருக்கிறாரு, அவரை ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன்.
0: அவங்க வரமாட்டேங்கிறாங்களே ரேடியோ.
1: ஏன்
0: அவன் இந்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக என் குரல்ல பாட சொல்றாங்க சபரி. உங்க அம்மா நம்ம சபரி வானொலியில்.
1: ஓகே மேம், சூப்பராக பாண்டிங்க மேம், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி மேம், நன்றி.
0: கீதநேசன் ஐயா பாட வரலையா? அவங்க
1: அடுத்து அவர் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் பாடுவார்ன்னு கேட்டு போங்க. ஓகேவா?
0: பிடிங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லது. வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்கம்மா.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என் வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்?
2: இருக்கிறோம். அழகாக ஒரு பாடலை அழகாக அட்டகாசமாக பாடினீர்கள்.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். உங்களை விடயமா நான் நல்லா பாடிட்டேன்.
2: நான் பாடுவதா வேண்டாமா என்று நினைத்திருந்தேன்.
1: பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். நல்லா இருக்கீங்களா?
2: எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்தது.
1: என்ன பாட்டு?
2: ஆட்டு குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சி வந்தது என்று. அதுல கடைசியில ஒரு பாடல் வரும், ஒரு வாய்ஸ் வரும், அதுவும் அந்த பாடலில் வருகிறது என்பதற்காக பாடுகிறேன்.
1: ஓஹோ, பாடுங்கள் பாடுங்கள்.
2: புரிகிறதா?
1: புரிகிறது. புரியல, என்னைக்கு நீங்க புரிகிற மாதிரி பேசுனீங்க? என்னைக்கா புரியற மாதிரி பேசிருக்கீங்களா?
2: அது எனக்கு கத்த தெரியவில்லை, இப்போது கத்த.
1: கழுத ஏன் சார் நல்லா பாடிக்கிட்டு இருக்கும் போது கழுதன்றீங்க?
2: உங்களுக்கும் பாட முடியாது, அதனால் அந்த பாடலில் அதுவும் வருகிறது அல்லவா? அதுபோல்
1: பாடுங்க, அழகான பாடல் பாடுங்க சார்.
2: அழகான பாடல் எல்லாம் இல்லை, ஏதோ பாடுகிறேன்.

எங்கும் இன்பமே உந்தன் பேத்தென்மையோ. பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போருமே, பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போருமே, கைவிட ஓவியம் தானே

மலை மேல் விளையாடும் மாதிரி பூந்துகிலாகும் வேகமும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணும் வானவீதியில் ஆடும்.

0: வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு, ரொம்ப அழகாக பாடுனீங்க, அழகாக குரலை மாற்றி ஃபீமேல் வாய்ஸையும் வச்சு சூப்பராக பாடினீங்க, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சித்தாத்துறையிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான பாடலை சிறப்பாக பாடினார். டபுள் வாய்ஸை, மேல் ஃபீமேல் வாய்ஸில் செம்மையாக இருந்தது பாடல், அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம். யார் புதுசா போடுது? என்னாச்சு, நீங்க டைம் கிடைச்சிச்சோ?
1: ராஜா

இணையாளும் காதல் தேசம் வேதா பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பின்னாக ஆனதே உல்லாச பூமி இங்கு

0: ചരാചർ സോളന്ന നീരാടും നേരമേ, പുല്ലാങ്കുഴൽ തള്ളാടുമേ, പൊന്മേനി കേളായ് റാണി രാജരാജ സോളൻ നാണയാളും കാതൽ ദേശം നീതാ രാജരാജ സോളൻ നാണയാളും കാതൽ ദേശം നീതാ പോവേ കാതൽ தீவே மண்மீது மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நானையாளும் காதல் தேசம் நீதா ஓவே காதல் தீவே. நன்றி மேம்.
1: சூப்பரா பண்ணீங்க மகேஷ். இந்த குரலை கேட்டு எவ்வளவு நாள் அது நீங்க அணியாட்டுக்கு இப்ப உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உழைச்சு உழைச்சு எங்கதான் வைக்கிறீங்களோ பைசாவெல்லாம். சும்மா அப்படி ஒரு 5 நிமிஷம் வந்து பாடிட்டு போங்க. சிறப்பா ரொம்ப அழகா பண்ணீங்க மகேஷ். நன்றி.
2: தேங்க்யூ
1: மகேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் அவர்கள். ரொம்ப நாள் கேப் விட்டார், வரவே இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்து ஒரு பாட்டை ஒன்று பாடிட்டு ஓடிட்டார். சிறப்பாக இருந்துச்சு அவர் குரல், அவ்வளோ அழகாக செம்மையாக பாடுவார் எந்த பாட்டுனாலும். அழகாக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: சபரிபானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோம் மேம். பாடுங்க.
1: ஓகே, பாடலாமா?
2: ராசாவே

0: தேங்க்யூ
1: அழகு அழகு அழகு, என்ன அழகாக பாண்டிங்க, சூப்பராக இருந்தது மேம். உங்கள்
0: தேங்க்யூ
1: வீட்டுக்கு
0: தேங்க்யூ.
1: போயிட்டீங்களா?
0: எங்க வீட்டுக்கு வந்துட்டு நானு,
1: ஓகே ஓகே, சிறப்பாக பாண்டிங்க மேம்.
0: லைன் கிடைக்க அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல,
1: அப்படியா, கடைசியில்.
0: பாடிட்டு
1: ஆமாம் ஆமாம், செம்ம. மணி 8:30 இல்லை?
0: நினைக்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம், உங்களோ நீங்கள் தான் லாஸ்ட் காரராக இருக்கீங்க.
0: அதனால ரெண்டு தடவை பாடிட்டு சரி பாவம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம்னு இப்படியே விட்டுட்டேன்.
1: இல்லை இல்லை இல்லை, சூப்பராக பாண்டிங்க மேம், ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். அழகான சாங்க, செம்மையாக பாடினாங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:27. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தங்கள் அனைத்து நேயர் சொந்தங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறியில. நிச்சயமாக நிகழ்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு ஒரு விருந்து வீடு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம். நாளை காலை எனது நிகழ்ச்சி இருக்காது, விடுமுறை, நாளைக்கு ஒரு விருந்து வீடு. நன்றி.

0: A bond.
1: Pandu baby.